0: தெரியும்.
1: எக்குளோ சாயோட ஆசிக்கிற மாதிரி நிக்கல எங்க தெரியும்.
0: தானப்ப தெரியும்ல. நிக்குளோ ஏசல்ல மாமண்ணனா பஸ்வலத்த வந்தரத்தா.

தம்மலை மூச்சு பாத்திரைச்சு வீரை தாங்கிச்சுண்டதா தம்மலை தம்மலை நெச்சு அவர் தந்தே ஆத்து மோக்கேடு வரையடுக்கு தரும் ஜக்கேலு புள்ளின தப்பானே மாமண்ணா.

0: லால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போ ராபா சுராத்கள் கேஆரிசி முக்கா பவன் அழகரை கோல்நாடு காரணம் முல்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோர் எடுப்பே ரைட் ஹோக்லி.
1: ரேடியோ சரங் 107.8 FM ரங்கு ரங்குதா பதுக்கு இத்த துளு பிரசாரம்.

ஹாய், என் குரு கிரண் பார்த்துட்டு வந்து நிக்குல் கேனு இல்லாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

0: தெரியும்.
1: எப்படியும் சாயோட யோசிக்கிற மாதிரி நிக்கல் என்ன தெரியும்.
0: தாரப்பா தெரியும்ல. நிக்கல் என்ன மாமன்னா கத்தபலத்தை வண்டரத்தா.

பதர் கொண்டு தோழா, முதிர் கொண்டு பாலா, தப்பிக்கொண்டு தேடா ஹாக்கி பல சிம்ம சிக்கிது, தோடா ஓடோய்த்து சிம்ம சிக்கிது. இஷ்டெல்லாம் ஆடுறு.

0: தெப்பந்தே இரு புடுவேரா
1: அந்தமே அந்தமே
2: முடலே
0: அலே புடியரு
2: பல மோட பல பல குட்டி பல
0: கோட்டி கரத்தா கோட்டி கரத்தா வளஞ்ச குத்து விஸ்வநாத சேத்திரனர்லோ இருத்த கூட்டத ஒஞ்சனைய பவமான கோட்டி கரட்டு பத்தன வளஞ்ச குத்து விஸ்வநாத சேத்திரனர்லேகே.